வாஞ்சியாக அவர் நம்மோடு வந்து உறவாடுவதற்கு அவர் வாஞ்சியாக இருக்கின்றார். ஆனால் நாம் தான் அவரை விட்டு தூர போகின்றோம். எங்களுடைய சுயத்தின்படியும் எங்களுடைய உலகத்தின்படியும், உலகத்திற்கு நாங்கள் அடிமையாகி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உலகத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, எங்களுக்கு எங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் நிச்சயமாக தேவையாக இருக்கின்றது. தேவையாக இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் அவருக்காக காத்திருக்க முடியும். அவருடைய வழிநடத்தலில் நாங்கள் நடந்து சென்று நேர்த்தியான பாதையில் நாங்கள் நடந்து தேவனை நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும். இணைந்திருங்கள் உங்கள் கிருபை நேவானொலியின் ஊடாக. உங்களுக்காகவே அடுத்த பாடல் கிருபாசனபதி இசைத்திட்டத்திலிருந்து வலிக்கின்றது.

பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபனே வானொலியின் ஊடாக கிருபே தேவ கிருபே இசைத்தட்டிலிருந்து ஒலித்தது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சுவாமி எங்களை அழைக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆனாலும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றார். மீண்டுமாக நாங்கள் பாவ குழியில் விழுந்து விட வேண்டாம் என்று எச்சரிக்கின்றார். ஆகையால் பிரியமானவர்களே, நாங்கள் எங்களுடைய சுய இச்சையின் நிமித்தமாக நாங்கள் பாரங்களை சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் துக்கங்களையும் கவலைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். எந்த நிலையில் எங்களுக்கு கவலைகள் கஷ்டங்கள் வருகின்றது என்று நாங்கள் சிந்தித்து பார்த்ததில்லை. எங்களுடைய பாவத்தின் நிமித்தமே தான் நாங்கள் இந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் தேவன் எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கின்றார். அவரிடத்தில் நாங்கள் திரும்ப வேண்டும். எங்களுடைய பாவத்திற்குள் நாங்கள் மறுபடியும் செல்லுகின்றது தேவனை துக்கப்படுத்துகின்றதான காரியமாக இருக்கின்றது. ஆகவே எப்பொழுதும் எல்லா நிலையிலும் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுக்கு உகந்த வழியை நாட வேண்டும். அவரை நாங்கள் பிரியப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக எங்களை அவருடைய கருத்துக்குள் அணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கின்றார். அவருடைய அன்பின் கருத்துக்குள் நாங்கள் அடங்கி வாழுகின்ற தேவ பிள்ளைகளாகவும் அவருடைய அன்பை நாங்கள் முற்றும் முழுவதுமாக பெற்றுக் கொள்ளுகின்ற தேவ பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். இதற்காக உங்களுடைய வழிகளை நாங்கள் தேவனிடத்தில் நாங்கள் திருப்பி தேவனுடைய வழிகளில் நாங்கள் நடக்க வேண்டும். இணைந்திருங்கள் உங்கள் கிருபை வானொலியினுடன். உங்களுக்காக அடுத்த பாடல் ஜெபத்தோட்டு ஜெயகீதங்கள் பாகம் 1 இலிருந்து ஒலிக்கின்றது.

0: ஜங்ஷன் சக்தி எஃப்எம்
1: நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள்
2: வழங்குவது
3: இது தகவல் போட வேண்டும் பத்திரிகையில் மூலம் கையிலே காசு ஒவ்வொரு நாளும் 500,000 ரூபாய் பரிசு 50,000 ரூபாய் பரிசுகளுடன் ஒரு இலக்கத்துக்கும் ஆங்கில எழுத்துக்கும் பரிசு தேசிய ரத்தர் சபை
1: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்
4: வணக்கம் நேரம் காலை 7 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு நாம் இணைந்திருக்கின்றோம் செய்தி ஆசிரியர் அமிர்த பிரியா சிவலிங்கம் வாசிப்பவர் செல்லசாமணி லோஷன்
1: தலைப்புச் செய்திகள்
2: வழங்குவது
5: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது டிஎல்பி வாசி டிக்கெட்ல மட்டும்தான்
6: அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10,00,000 ரூபாய் 5,00,000 ரூபாய் 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் தள்ளுங்கள் டிஎல்பி வாசி அனைவருக்கும் வாசி
7: ஃபேஷன் மக் ரிவார்ட்ஸ் கெட்டவே ₹5,000க்கும் அதிகமாக ஷாப்பிங் செய்யும் லாயல்டி மெம்பர்ஸுக்கு 3 மடங்கு பாயிண்ட்ஸ் ஹெலிகாப்டர் மூலம் நுவரலியாவுக்கு சுற்றுலா அக்டோபர் 25 வரை மட்டுமே ஃபேஷன் பாக் வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்
4: மாணவர்களை தொழிற்கல்விக்கு வழிப்படுத்துவதற்கான விசேட விதி திட்டமாறும் அடுத்தவரிடம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை விசேட போலீஸ் பிரிவு ஒன்றை உருவாக்குமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரி நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மன்சரி போபா எச்சரிக்கை ஷாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவிப்பு
8: சர்வதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முதற்தர பல்கலைக்கழகமான கர்டின் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்று உங்கள் ஆராய்ச்சிகளை எல்லைகளுக்கு அப்பால் கொண்டு செல்லுங்கள் கர்டின் பெர்த் மற்றும் கொழும்பில் உள்ள நிபுணர்களின் கீழ் கல்வி பயிலுங்கள் விண்ணப்பங்களை எமக்கு அனுப்புங்கள் கர்டின் கலம்போ .lk இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்
1: உள்நாட்டு செய்திகள்
4: நீதிமன்ற படியானை பெற்றுள்ள நலக்குட அத்தை ஞானசார தீரர் இன்று கொழும்பு இலக்கம் ஒன்று நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் டேனியவில் ஆரண்ய சீனாசனி ஒன்றில் தலைமறைவாகியிருந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டார் தலைமறைவாகியிருந்த காலப்பகுதியில் அவர் சிம்மட்டைகளையும் வாகனங்களையும் மாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஞானசார தீரரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் படியானை பிறப்பித்திருந்தது ஊடகவியலாளர் பிரகீத் திக்னலிகுடு காணாமல் போனமை தொடர்பான வழக்கு கடந்த 2016 ஜனவரி மாதம் ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அனுமதியின்றி நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்தமை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட 4 குற்றச்சாட்டுகளுக்காக ஞானசார தீரர் 2018 August 8 குற்றவாளியாக காணப்பட்டு அவருக்கு மின்முறையீட்டு நீதிமன்றம் 19 சிறை தண்டனை விதித்ததுடன் அந்த தண்டனையை 6 அனுபவித்து முடிக்கும் வகையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது பின்னர் அந்த தண்டனையிலிருந்து ஞானசார தேரரை விடுவித்து அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பு அரசியலமைப்புக்கு முரணானது என குறிப்பிட்டு அந்த தீர்ப்பை வலுவற்றதாக்குமாறு கூறி ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுடவின் மனைவி சந்தியா எக்னலிகுடு உள்ளிட்ட தரப்பினரினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டதுடன் கடந்த செப்டம்பர் 10 குறித்த ஜனாதிபதி பொது மன்னிப்பை வலுவற்றதாக்கி தீர்ப்பளித்தது கடந்த மாதம் 29 மனுதாரர்கள் உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஞானசார தீரருக்கு எதிரான தண்டனையின் தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படாமை தொடர்பில் விடயங்களை முன்வைத்து தாக்கல் செய்த நகர்த்தல் பத்திரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன் பொது அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்த பிரதிவாதியான கலகொட அத்தே ஞானசார தீரர் நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தினால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டு படியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது காலி அகுங்கல்ல சிபிடி சில்வா மாவட்டத்தில் உள்ள வீடொன்றை இலக்கு வைத்து இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் அடையாளம் தெரியாத ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர்
0: காயமடைந்த 74 வயதான நபர் பலுபெற்றிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு துப்பாக்கிதாரியை தேடி போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை கல்வியை நிறைவு செய்த மற்றும் உடைநடுவே கைவிட்ட மாணவர்களை தொழில் கல்விக்கு வழிப்படுத்துவதற்கான நாடளாவிய விசேட வெளித்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படவுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் நாளை கைச்சாத்திடப்படவுள்ளதாக தொழில் கல்வி பிரதியமைச்சர் நளினிகே நியூஸ் போஸ்டுக்கு தெரிவித்தார். இதற்கமைய நாடளாவிய ரீதியில் உள்ள 14,007 கிராம சேவகர் பிரிவுகளுக்கு விஜயம் மேற்கொண்டு தொழிற்கல்வி தொடர்பில் மாணவர்களுக்கு அறிவுறுத்தும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக பிரதியமைச்சர் தெரிவித்தார். விசேடமாக கல்வி மறுசீரமைப்புக்கமைய பாட விதானங்களுக்குள் தொழிற்கல்வியை உள்ளடக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்தார். உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் அங்கீகாரம் பெற்ற NVQ எனப்படும் தேசிய தொழில் தகமை சான்றிதழும் மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்படும் எனவும் பிரதியமைச்சர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21 நாடளாவிய ரீதியில் இந்த விசேட வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொழில் கல்வி பிரதியமைச்சர் நளினிகே தெரிவித்தார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விடுதியை அது தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் டாக்டர் மதுர செனவராத்னா தெரிவிக்கின்றார். பல்கலைக்கழகத்திற்கு அருகில் கைவிடப்பட்ட கட்டடங்கள் மற்றும் பயன்படுத்தப்படாத காணிகளில் விடுதிகள் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கமைய குறித்த காணிகளை விடுதி கட்டுமானங்களுக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது தொடர்பில் தற்போது பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவிய திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியது. மத்திய சப்ரகமுவ மேல் தென் உவா வடமேல் வட மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் திணைக்கிழமை தெரிவித்தது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவிய திணைக்கிழமை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இதனிடையே மத்திய சப்ரகமுவ உவ மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் எனவும் திணைக்கிழமை தெரிவித்தது. இதை வழி நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக சில மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் மண் சரிவு குறித்து முன்னெச்சரிக்கை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று 10 மணி வரையில் குறித்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவிக்கின்றது. கண்டி கேகாலை மாத்தலை ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடதும்பரம் மினிப்பே பிரதேச இலக பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தின் திகூவிட்ட பிரதேச இலக பிரிவுக்கும் மாத்தளை மாவட்டத்தின் அம்மன்கங்கன் கூரளை மற்றும் மாத்தளை பிரதேச இலக பிரிவுகளுக்கும் 2 கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கேகாலை மாவட்டத்தின் ரம்புக்கனை மாத்தளை மாவட்டத்தின் ராத்தோட்டம் மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தின் அஹலேகுடு ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்கும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் மண் சரிவு தொடர்பான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருடம் கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தர பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கு தேசிய அடையாள சான்று பத்திரங்களை அதற்கு பதிலாக தேசிய அடையாள அட்டையை வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்கிடம் தெரிவிக்கின்றது. இதற்காக தற்போது இசேடு வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்கிடத்தின் ஆணையாளர் நாயகம் ஜகதிஹிர் தெரிவிக்கின்றார். அத்துடன் தற்போது 5 மில்லியன் தேசிய அடையாள அட்டைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அவற்றில் முதற்கட்டமாக 10 லட்சம் அட்டைகள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் முதியோர்களுக்கென விசேட போலீஸ் பிரிவொன்றை உருவாக்குமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு போலீஸ் மாதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி LTP தேஹிதினியின்

0: சக்தி வீக்கெண்ட் பிளாக்பஸ்டர் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கொட்டகல்ல பிரபாகரன் மதுமிதா வாட்ஸ்அப் மூலமாக இருந்திருக்கிற சகோதரன் நிரஞ்சனுடைய பிறந்த நாள். அவரை அம்மா ராணி, அப்பா ராஜேந்திரன், மனைவி ஷாமிலா, பிள்ளைகள் டிலு, கபிலேஷ், ஜதூர்ஷா மற்றும் உற்றார் உறவுகள் அனைவரும் இணைந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஃபயாவில் சேர்ந்த பேரிம்பம் இன்றைய தினம் 61வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை அம்மா பெரியக்கா, மனைவி கலாவதி, பிள்ளைகள் உஷா, இனோஸ், லிந்து, லக்ஷி, கிஷோ, கிஷான், ரிதன், ருஷான், ஹரிஸ், சசிதா, கபிஷ்கா, வினாஸ், மருமகன் சுஜன், அக்கா வசந்தி, அண்ணா லோகநாதன், தங்கை நிர்மலா, தம்பி பாலகுமார், தனஞ்சயன் மற்றும் உற்றார் உறவுகள் அனைவரும் இணைந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே நேரத்தில் அக்கா வளர்மதியினுடைய 41வது பிறந்த நாள், இவரை வாழ்த்துகிறோம். குடும்ப உறவுகள் அனைவரும் இணைந்துன்னு சொல்லி கவரகரையிலிருந்து நகுலன் இந்த வாழ்த்தை அனுப்பியிருக்கிறார். எனவே அனைத்து சொந்தங்கள் உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் மற்றும் இதர பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அத்தனை சொந்தங்கள் உறவுகளுக்கும் இனிமையான நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே மகிழ்ச்சியாக இருங்க. சரி, பிறந்த நாள் விஷயங்கள் இப்போ 8 மணி வரை பகிர்ந்துள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இனி இந்த 2 மணித்தியாலங்களுக்கு வணக்கம் தாயகம் சுவாரஸ்யமான கேள்விகள் பதிலோடு நகரப்போகிறது. இந்த பாடலின் பின்னர் என்ன கேள்வி, முதல் கேள்வி அப்படின்றத கேட்கலாம்.
1: நீங்கள் வாங்கும் NLB ஆய்வுள்ளத்தர் ஒன்று நாளை இன்னொருவரின் வாழ்க்கையை சுகமாக்க உதவியாகும். தேசிய லுத்தர் சபையின் ஆய்வுள்ளத்தர், வெற்றிகள் பெருகட்டும், ஆயுள் நீடிக்கட்டும்.

0: இணை அனுசரணை.
1: டிஎஃப்சிசி ரன் வரம தங்க நகை அழகு சேவையின் மூலம் தற்போது 24 கரட் தங்க பவுருக்கு அதிகபட்சம் முன்பணத் தொகையுடன் 1.16% குறைந்த மாதாந்த வட்டி வீதத்தையும் மேலும் பல நன்மைகளையும் பெறுங்கள். மேலதிக விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎஃப்சிசி வங்கிகளையே அணுகவும். டிஎஃப்சிசி வங்கி, உங்கள் வளர்ச்சிக்காக.

0: மக்களின் சக்தி
1: சக்தி வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர். வணக்கம், தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ முதல் கேள்வி, ஒரு கூடையில ஆறு மாம்பழங்கள் இருக்கு, சரியா? ஆறு நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா நீங்க பகிர்ந்து கொடுக்கணும். ஒரே ஒரு நிபந்தனை, கடைசியா உங்களிடம் கூடையில ஒரு மாம்பழம் இருக்கணும். என்ன செய்யலாம், எப்படி பகிர்ந்து கொடுப்பீங்க? சரியா, ஆறு மாம்பழங்கள் இருக்கு, ஒரு கூடையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழத்தை நீங்க பகிர்ந்து கொடுக்கணும். ஆறு நண்பர்கள் இருக்கிறாங்க, கடைசியா ஒரு கூடையில ஒரு மாம்பழம் மிஞ்சணும். சரியா, என்னென்று கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க, அழையுங்க. 011-2-838-54 சைபர். கொஞ்சம் இலகுவாகவே ஆரம்பிச்சிடலாமே. சரி, நிறைய பேர் பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 07-2-8-3-8-54.
2: சத்தோஷ் நிக்கினி வாசனா. குறிப்பிட்ட வர்த்தக நாமங்களில் 4 பொருட்கள் உட்பட 2500 ரூபாய்க்கு மேல் கொள்வனவு செய்து இந்த சீட்டிழுப்பு போட்டியில் பங்கு பெற்றுங்கள்.
1: ஐ திரைப்படத்தில் ஏ ஆர் ரகுமானின் இசையில் அனிருத் மாறுமே நீதிமோகன் பாடியது.

Kasie magarainere. Tanka, tankasi, varakasi, kilkasi, melkasi, tan madure pattanang avalapinandai. காசியை வாழும் காசி மகாராஜன், காசி மகாராஜன் பெத்தடித்த கண்மணியே மதிரவீரன், தனக்கு சபரிக்கு வருகின்றார்.